0: Rakita.my.
1: Kita dadah takut final authority lah. You jangan ingat saya takut biar orang. You pun saya
2: விடியாதே இருளில் அன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய்.